0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai Beats.
1: Tamil, head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: ரூபாய்.
1: அத்திரமணக்கு இந்த கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ரா அண்ட் பர்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின் விவித பாகங்களிலே கெத்துனோ. கால் 5500498.

0: brought to you by
1: அத்திரமணக்குத கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ர அண்ட் பழ்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின்டைய விவித பாகங்களிலேக்கு எத்தணும் கால் 5500498

0: to you by
1: அத்தர்மணக்கு த கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ரா அண்ட் பர்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின் விவித பாகங்களிலே எத்தணும் கால் 5500 4998

0: ரூபாய்.
1: அத்திரமணக்கு கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ரா அண்ட் பர்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின்டே விவித பாகங்களிலேக்கு எத்தணும். கால் 5500498.

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: உலகத்திலே ஏற்றவும் வலிய ஷாப்பிங் ஸ்பேஸ், ஏற்றவும் வலிய ஓஃபர்கள்.
1: ஷாப்பிங் இனி ஒரு பேரு நெஸ்டோ.
0: ஜிசிசியிலே மோஸ்ட் பாப்புலர் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டின் 152nd அவுட்லெட் ஓல்ட் பாஸ்போர்ட் ஆபீஸ் கராஃபில் திறந்து பிரவர்த்தனம் ஆரம்பிச்சிருக்கிறது.
2: You're
3: listening to
4: Radio Sino 91.7 FM. கேட்டு கேட்டு கூட்டு கூடா.

0: 91.7 FM. 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
0: Radio Sunu. Qatar-ல ஏட்டவும் வலிய ஷாப்பிங் ஸ்பேஸ். ஏட்டவும் வலிய ஆஃபர்கள்.
2: ஷாப்பிங்கின இனி ஒரொற்ற பேரு நெஸ்டோ.
0: GCC-லே மோஸ்ட் பாப்புலர் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டின் 152nd அவுட்லெட் ஓல்ட் பாஸ்போர்ட் ஆபீஸ் கராஃபில் துறந்து பிரவர்த்தனம் ஆரம்பிச்சிருக்கிறது. You're listening to
3: Qatar's favorite radio, Radio Sunu 91.7.